ரத்தத்தால் அதோ அதோ விடியது சத்தத்தால் அராஜகம் அழியது ரத்தத்தால் அதோ தலை உருளுது சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம் ஜெயிப்பது நிஜம்.

0: Radio Suno 91.7 FM.
1: Qatar's happiness frequency.
2: Now available on Google Play Store
0: and
2: App Store.
3: விஸ்மயங்கள்ட மாயாஜாலக்காரன் மெண்டலிசத்தில சூப்பர் தாரம் மெண்டலிஸ்ட் ஆதி கத்தரிலேக்கு மீண்டும் எத்தோ க்யூன் இவென்ட்ஸ் ஒருக்கணும் மெண்டலிஸ்ட் ஆதிஸ் இன்சோம்னியா தி கோல்டன் எடிஷன்
4: ஈவென்ட் பார்ட்னர் க்யூப் என்டர்டெயின்மென்ட்ஸ்
3: சிந்தகளை போலும் தொட்டறியுன நிமிஷங்கள் அடுத்தறியாம்
4: ஒக்டோபர் 2 QNCC அல்மயாசா தியேட்டரில் கூடுதல் விவரங்களுக்காய் விசிட் க்யூன் இவென்ட்ஸ் சோஷியல் மீடியா பேஜ்
3: ടിക്കറ്റുകൾക്കായി വിസിറ്റ് qtickets.com ഒഫീഷ്യൽ റേഡിയോ പാർട്ണർ റേഡിയോ സുനോ 91.7 FM.
5: ഹായ് നമസ്കാരം, ഞാൻ ഷാജു ശ്രീധർ. റേഡിയോ സുനോ, നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സുനോ. കേട്ട്

0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: சுனோ 91.7 FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்
2: In association with Nesto Hypermarket, now open at all

0: brought to you by
1: அத்திரமணக்கு த கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ரமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500-4998
2: and ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடருந்து விளிக்கு 7788-0304

0: Dubai. அத்திரமணக்கு கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498 அண்ட்
1: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304

0: brought to you by
1: அத்திரமணக்குந்த கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ரமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
0: and
2: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கூ 7788-0304

0: brought to you by
1: அத்திரமணக்கு கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
0: and
2: ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ராசூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304
0: சென்னை பீட்ஸ்
3: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர் இந்த ஆட்டம் போதுமா குழந்தை.

0: brought to you by
1: அத்தர்மணக்குன கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500-4998
2: and ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடரும் விளிக்கு 7788-0304

0: brought to you by
1: அத்தர்மணக்கு த கத்தரில் அசரன்ஸ் அபு சித்ராமோல் அல்கோர் பர்வா வில்லேஜ் மத்தர் கதீம் கால் 5500498
2: and ஈ ஓணத்தின் மதுரம் நிறையட்டே டெசோரா பாயசம் கத்தரினொப்பம் வக்ரா சூக்கிலும் நியூ இண்டியன் ஹைப்பர் மார்க்கெட்டிலும் புக்கிங் தொடருந்து விளிக்கு 7788-0304

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் மை டியர் மக்களே. வீக்கெண்ட் வந்தாச்சு, அடிக்கிற அலாரம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கலாம்னு தூங்கி எழுந்து வயிறு முட்டை சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் வெல்கம் டு ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். வழக்கம் போல நம்ம வீக்கெண்ட் காலிவுட் ஃபில்டர் காஃபில சினிமா அப்டேட், ட்ரெண்டிங் ஸ்டோரிஸ், எல்லாத்துக்கும் மேல சூப்பர் ஹிட் சாங்ஸும் காத்துட்டு இருக்கு. மொத்தமா சொன்னா அடுத்த 3 மணி நேரம் உங்க காஃபிக்கு சைடு டிஷ் நான் இருக்க போறேன்.
3: வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ.
2: ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ரூமில் சில் பண்ணிட்டு இருக்கீங்களா, வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. வீக்கெண்டை நம்ம ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சீட் பெல்ட்டை டைட் பண்ணுங்க. மினி ட்ரிப் டு சென்னை போகலாமா?

0: association with.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാൻഡ് പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show. It's the Filter Coffee with me now, Yasho, only on Radio Suno. நம்ம ஷோல நிறைய காலிவுட் அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். சோ தமிழ் சினிமால வந்து ஒரு அவார்ட் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கணும். ஒரு ஆக்டரா டைரக்டரா நிறைய பேர் அவார்ட் வாங்குறாங்க, ஆனா ஒரே ஒருத்தர் ஒரு பர்சன் சினிமா ஜேர்னில ஆக்டரா ப்ரொடியூசரா டைரக்டரா டிஃபரெண்ட் ரோல்ல அவார்ட் வாங்குறது பாத்தீங்கன்னா சினிமாக்கே தன்னை அர்ப்பணிச்ச ஒருத்தரா தான் பண்ண முடியும். எஸ், நம்ம ஃபில்டர் காஃபி ஷோல அடுத்து பேச போறது ஆக்டர் டைரக்டர் தனுஷ். இப்ப ரீசெண்டா குஜராத்ல 72nd நேஷனல் பிலிம் அவார்ட் செரிமனி நடந்திருக்கு. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல கேப்டன் மில்லர் படத்துக்காக தனுஷ்க்கு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கிடைச்சிருக்கு. அதாவது தனுஷ் வாங்குற முதல் தேசிய விருதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஆடுகளும் அசுரன் ரெண்டு படத்துக்காகவும் ஆக்டரா நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ப்ரொடியூசரா காக்கா முட்டை விசாரணை இந்த ரெண்டு படத்துக்கும் வாங்கியிருக்காரு. இப்போ கேப்டன் மில்லர் படத்துக்காக ஒரு அவார்டும், அது கூடவே பாத்தீங்கன்னா தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிச்ச ராயன் படத்துக்காக பெஸ்ட் தமிழ் பிலிம் அவார்டும் வாங்கியிருக்காரு. மொத்தமா 6 தேசிய விருதுகள் தனுஷ்க்கு. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது ஏதாச்சும் ஒரு காம்படிஷன்ல சர்டிபிகேட் வாங்கிட்டோம்னா அப்படியே பெருமையா வந்து அம்மா கிட்ட காட்டுவோம். அதை பார்த்துட்டு அப்படியே எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி வால்ல மாட்டிடுவாங்க இல்லையா. சோ தனுஷ்க்கு வந்து இந்த மாதிரி வால்ல மாட்டணும்னா ஒரு வால் பத்துமான்னு தெரியல, ஏன்னா அவ்வளவு விருதுகள் வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் 6 நேஷனல் அவார்ட், 6 தேசிய விருதுகள்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன். இந்த ரெக்கார்டை யாராச்சும் பிரேக் பண்ண முடியுமான்னு கேப்பீங்க, ஆனா ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல ஆல்ரெடி ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி 9 தேசிய விருதுகளோட முன்னாடி இருக்காரு. அவர் தான் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத். இப்ப போட்டியே தனுஷ்க்கும் ஸ்ரீகருக்கும் தான். தனுஷ் இந்த 9 டச் பண்ணுவாரா இல்லையன்றதான் க்வெஸ்சன். ஆனாலும் ஃபியூச்சர்ல வந்து தனுஷ்க்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா தனுஷ் வந்து சினிமால ஜஸ்ட் ஆக்டிங் மட்டும் இல்லாம ஆக்டிங் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் சினிமால கேமராக்கு முன்னாடியும் கேமராக்கு பின்னாடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அதான் தனுஷோட கெரியர். ஒரு ஹீரோவா மட்டும் இல்லாம சினிமாவை கிரியேட் பண்றதுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால 6 தேசிய விருதுகள் மட்டும் இல்ல, சினிமா கெரியர்ல இன்னும் பல விருதுகள் வந்து தனுஷ் பேர்ல எழுதப்படும் நினைக்கிறேன். தனுஷ் ஃபேன்ஸ் ஹாப்பியா நிறைய

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡിയാൻകോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാൻഡ് പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡിയാൻകോ ബൾവ വില്ലേജ്, സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show. It is Filter Coffee with me, Naungaya. Show only on Radio Suno. ஒரு பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபில நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இப்ப சினிமால ஒரு படம் ஹிட் ஆகுறது பெரிய விஷயம். இப்பெல்லாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஹிஸ்டரி கிரியேட் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணா கண்டிப்பா நம்ம ஷோல பேசியாகணும். எஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் தான். டைரக்டர் ஹாட்லி, பல வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் ஹாட்லியோட அடுத்த படம் ராக்கா. அல்லு அர்ஜுன் ஹீரோவா, தீபிகா படுகோன் ஹீரோயினா, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா, ஒரு சூப்பர் ஹீரோ வைபோட ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி எதிர்பார்ப்புகள்லாம் பயங்கரமா இருக்கு. சாயி பியங்கர் மியூசிக், ஹட்லி படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜான்வி கபூர், மிர்னால் தாக்கூர்னு காஸ்டிங்கும் பயங்கரமா இருக்கு இல்லையா. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா யூஸ்வலி ஹட்லியோட பர்த்டேனா இந்த படத்தோட ட்ரீசர் வருமா, ஃபர்ஸ்ட் லுக் வருமா, இல்ல அனௌன்ஸ்மெண்ட் வருமான மாதிரி எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ ஸ்ட்ரைட்டா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஹட்லி பர்த்டே ஸ்பெஷலா, பர்த்டே சர்ப்ரைஸா, ராக்கா இட் செல்ஃப் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட கிரியேட் பண்ணிருக்கு. அப்படி என்ன கின்னஸ் ரெக்கார்ட்னு கேட்டீங்கன்னா, ஒரே டைம்ல மோஷன் கேப்சர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரே டைம்ல 37 ஆர்டிஸ்டா கேப்சர் பண்ணிருக்காங்க. 37 பேருங்க, ஒன்னு ரெண்டு கிடையாது. நாமலாம் ஒரு குரூப் போட்டோ எடுக்கும்போது சைட்ல நிக்கிறவங்களை வந்து கீழே உட்கார சொல்லுவோம், பிரேம்ல இடம் பார்த்தலன்னு. ஆனா இங்க 37 ஆர்டிஸ்டா ஒரே டைம்ல மோஷன் கேப்சர் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியன் சினிமா டெக்னாலஜி எங்க போயிருக்குன்னு பார்த்து பெருமைப்பட்டுக்க வேண்டிய நேரம் இது. இந்த ராக்கா மூவி பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்திருக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அதுவும் அட்லியோட பர்த்டே ஸ்பெஷலா இருக்கு. பர்த்டே கிஃப்ட்னா இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் எனிவே, இந்த ராக்கா மூவி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஹைப் வந்து, இந்த படத்துக்கான ஹைப் வந்து அபிஷியலி ஸ்டார்ட் ஆயாச்சு. சினிமா ஃபேன்ஸ் ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் அட்லியோட சம்பவம் காத்துட்டு இருக்கு. அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லியோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இப்ப கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வேற, ராக்கா பேர் மட்டும் ராக்கா கிடையாது. எதிர்பார்ப்புகளும் ரெக்க மாதிரி பறந்துகிட்டே இருக்கு. சோ எனிவே, ஹாட்லியோட பர்த்டே ஸ்பெஷலா அவரோட படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் இன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ. நவ் கார்ஜ் யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show. It's Filter Coffee. ஒரு பக்கா தமிழ் காலிவுட் வீக்கெண்ட் ஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. நான் உங்க யாஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். நம்ம ஷோல நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது, ஒரு ஆக்டர் சினிமால ஒரு ஹீரோவா ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடியூசர் ஆகி சிங்கர் ஆகி, சார் இன்னும் உங்களுக்கு என்ன சார் டேலண்ட் இருக்குன்னு கேட்கும் போது, என்னால பாட்டும் எழுத முடியும்னு ப்ரூவ் பண்ணவர் தான் நம்ம சிவா கார்த்திகேயன். நம்ம எஸ்கே பல ஹிட்டான படங்கள் மட்டும் இல்ல, பல ஹிட்டான பாட்டும் எழுதியிருக்காரு அவர் தான். இப்ப பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் பிலிம் ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல மெம்பரா ஜாயின் பண்ணிருக்காராம். அதாவது எஸ்கேக்கு வந்து லிரிக்ஸ் ரைட்டிங் புதுசு கிடையாது, பல ஹிட்டான பாட்டுலாம் எழுதியிருக்காரு. அரபி குத்து, செல்லம்மா, அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாண வயசு தான் வந்துருச்சுன்ற மாதிரி பல ஹிட்டான பாட்டுலாம் எழுதியிருக்காரு. சோ இப்ப ஆபிஷியலா ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல மெம்பரா ஜாயின் பண்ணிருக்காராம். பொதுவாக சிவகார்த்திகேயனோட சினிமா ஜேர்னியை பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவரோட சினிமா ரூட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான மல்டி டேலண்டட் ரூட் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஷோவில் கண்டஸ்டண்டாக ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அதே ஷோவில் ஆங்கர் ஆகி, அதுக்கப்புறம் சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சி ஒரு ஆக்டர் ஆகி, ப்ரொடியூசர் ஆகி, சிங்கர் ஆகி, இன்னைக்கு லிரிக் ரைட்டராக பார்த்தீங்கன்னா அசோசியேஷனில் மெம்பரும் ஆயிருக்காரு. நினைக்கும் போது சினிமாவில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஏதாச்சும் ஒரு டோர் ஓப்பன் ஆகும்போது, சார் நானும் உள்ள வரட்டுமான்ற மாதிரி எஸ்கே உள்ள போடுறாரு. அதான் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். ஸோ மைடியர் எஸ்கே ஃபேன்ஸ், என்னைக்கு நம்ம தளபதி விஜய் சார் துப்பாக்கியை கொடுத்து புடிங்க சிவானு கொடுத்தாரோ, அதுல இருந்து சிவகார்த்திகேயன் ரூட் வந்து ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்டேட் கேத்த மாதிரி சிவகார்த்திகேயன் எழுதின பாட்டை தான் கேட்க போறோம். கோலமாவு கோகிலா பாட்டுல இருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் டு தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யாஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட
3: பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச் எல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. முதல் முறையாக உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show. It's Filter Coffee. Only one radio suno. Now, unga Yasho join pannirukken. ஒரு பக்கா தமிழ் காலிவுட் வீக்கெண்ட் ஷோல பல சினிமா படங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் போது ஓகே சூப்பர் மூவின்னு கடந்து போயிருவோம். ஆனா சில படங்கள் ரிலீஸ் ஆகி பல வருடங்கள் கழிச்சும் நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு கார்னர்ல கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா.
3: சார், நம்ம ஊர்ல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க, நான் ஏன் சார் அந்த ஜெஸ்ஸியை லவ் பண்ணுவேன்.
2: சிம்பு, த்ரிஷா, ஜிவிஎம், ஏ ஆர் ரகுமான் சார், இந்த காம்பினேஷனே பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன். உலகத்துல அவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்னு சிம்பு கேட்கும்போது அந்த ஒரு டயலாகோட இம்பாக்டே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்ப என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இந்த விண்ணை தாண்டி வருவாயா ரிலீஸ் ஆகி இன்னையோட 1700 நாட்களை கடந்தும் இன்னும் மக்கள் மனசுல பேசப்படுது. எஸ், ஒரு சிம்பிள் லவ் ஸ்டோரி 1700 நாட்களுக்கு அப்புறமும் பேசப்படுதுன்னா இதான் சினிமாவோட ரியல் மேஜிக். இன்னும் சொல்ல போனா 2010 ரிலீஸ் ஆன படம் தான் இந்த விண்ணை தாண்டி வருவாயா. சிம்பு அண்ட் த்ரிஷா, கார்த்திக் ஜெசியா இன்னைக்கு வரைக்கும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் அந்த காலத்துல இருக்க யங்ஸ்டர்ஸோட எமோஷன்ஸ் லவ் ஸ்கிரீன்ல கொண்டு வந்து ஒரு அழகான காதல் திரைப்படம்னு சொல்லலாம். முக்கியமா ஜிவிஎம் சார் ரைட்டிங்ல லவ், கன்ஃபியூஷன், ஈகோ, ஃபேமிலி ப்ரெஷர்னு எல்லாத்தையும் சேர்த்து முக்கியமா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல கடைசி வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் தான். அதனாலதான் அந்த படத்தை வந்து ஜஸ்ட் ஒரு காதல் படமா பார்க்காம எல்லாருக்குமே ஒரு காதல் இமோஷன் மீண்டும் ரகுமான் சார் மியூசிக்ல விடிவில இருந்து ஒரு பாட்டை கேட்டு மீண்டும் மீட் பண்ணலாம்.

0: association with.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വഴുവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്ക തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫി ഈവനിങ് ഷോല ഉണ്ടാവുങ്ക. യശോ ജോയിൻ பண்ணிருக்கேன் only on radio suno. நம்ம ஷோல நிறைய காலிவுட் அப்டேட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்த அப்டேட்டா பாக்ஸ் ஆபீஸ் அப்டேட் பார்க்க போறோம். என்னன்னா 2026 இந்த வருஷம் ரிலீஸ் ஆன நிறைய தமிழ் திரைப்படங்கள்ல 160 மூவிஸ்க்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அவ்வளவு படங்கள்லயுமே 6 திரைப்படங்கள் மட்டும்தான் 100 crore 100 crore கிளப்ல ஜாயின் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன், கருப்பு, விஸ்வநாதன் சென்ஸ், அதே மாதிரி ரீசெண்டா ரிலீஸ் ஆன மண்டாடி அண்ட் டிசி. இந்த 6 திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு

ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஜோனர்ல எடுத்திருப்பாங்க. ஆனா சர்ப்ரைஸா மண்டாடி திரைப்படமும் டாப் ஃபைவ்க்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஒரு சூரிய ஃபேனா அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா சூரியன்னு சொன்னாலே ஒரு காலத்துல வந்து காமெடி ஆக்டரா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு சூரிய படம்னு சொல்லி தியேட்டர்ல போய் பாக்குறாங்க. அந்த ஒரு பெரிய சேஞ்ச். சினிமால எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குங்க. அண்ட் பொதுவா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு பெரிய ஹீரோக்கள் படம் கூட பெருசா ஓடவே இல்லை. ஆனா இன்னைக்கு சூரியன் நடித்த மண்டாடி திரைப்படம் பாத்தீங்கன்னா எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்து இன்னைக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து மண்டாடி. சோ மைனியர் சினிமா ஃபேன்ஸ், நேத்து வரைக்கும் காமெடி ட்ராக்ல ஒரு காமெடினா கலக்கிட்டு இருந்த சூரியனா நிறைய பேர் சிரிக்க வச்சாரு. இனிமே சிந்திக்க வைக்க போறாரு. எஸ் ஹீரோவா என்ட்ரி கொடுத்திருக்காரு. நானும் ஹீரோ தான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் ஆனஸ்ட்லி இந்த டிரான்ஸ்பர்மேஷனை பார்க்கும் போதே ஒரு காலிவுட் ஃபேனா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் மண்டாடியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ல டாப் ஃபைவ்க்குள்ள வசூல் வேட்டையில வந்துட்டு இருக்குன்னு நினைக்கும் போது டபுள் சந்தோஷம். இன்னும் நிறைய திரைப்படங்கள் ஹீரோவா பண்ண போறாராம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கெட் பேக் டு தி மியூசிக். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல யான் மூவி ஒரு பாட்டு கேட்க போறோம். பாட்டு கேட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். தி ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க யஷ். ஓன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு குட்டு கூட.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വഴുവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show. It's Filter Coffee. ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് വീക്കെൻഡ് ഷോ ഫിൽട്ടർ കോഫിയിലാണ് അവங்க യശോ ജോയിൻ பண்ணிருக்கேன். Only on Radio Suno.
3: Hey, இங்க தாதா கிங். நான் வெச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருக்கேன்.
2: என்னடா சம்பந்தமே இல்லாம சூப்பர் ஸ்டார் டயலாக்னு பாக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. அடுத்து பேச போறது அதை பத்தி தான். எஸ், பொதுவா சூப்பர் ஸ்டார் படங்கள்னாலே ரஜினி சாருக்கு யாரு வில்லனா வருவான்ற மாதிரி கியூரியாசிட்டி கண்டிப்பா இருக்கும்ல. நம்ம மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உருவம் கண்டிப்பா வரும். பெருசா மீச வச்சுக்கிட்டு கோட் சூட் எல்லாம் போட்டு அப்படியே சூப்பர் ஸ்டார் முன்னாடி நின்று டயலாக் எல்லாம் பேசுற மாதிரி எதிர்பார்ப்பீங்க. ஆனா இந்த வாட்டி ஜெயிலர் 2ல பயங்கரமான ஒரு டிஸ்ட் காத்துட்டு இருக்கு. என்னன்னா, வில்லன் கிடையாது, இது வில்லி. எஸ், வித்யா பாலன் தலைவருக்கு வில்லியா நடிக்க போறாங்க. ஒரு வெறித்தனமான பொதுவா சூப்பர் ஸ்டார் படம்னாலே ஹீரோயின் யாரு, சூப்பர் ஸ்டாருக்கு யாரு ஜோடியா நடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இந்த வாட்டி ஜெயிலர் 2ல சூப்பர் ஸ்டாருக்கு வில்லன் கேரக்டர் யாரு பண்றான்னு கேட்ட கேள்விக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆன்சர் கிடைச்சிருக்கு. எஸ், காந்தா எனும் வித்யா பாலன் தான் நடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா, சூரஜ், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபுன்னு ஒரு பட்டாளமே இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம சூப்பர் ஸ்டார் டைகர் முத்துவேல் பாண்டியனும் நிற்கிறார். நினைக்கும் போது படம் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நெல்சன் என்னதான் குக் பண்ணி வச்சிருக்காருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் வந்து October 15th தான் ரிலீஸ் பண்ண போறாங்க.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: വെൽക്കം ബാക്ക്, വെൽക്കം ബാക്ക് ടു ദ ഷോ. ഇത് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫി വിത്ത് മീ നൗങ്ക. യാ ഷോ ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. இந்த சாங்க கேட்டதும் உங்க மைண்ட்ல வர்ற அழகான முகம் தான் கீர்த்தி சுரேஷ். நம்ம கீர்த்தி எங்கப்பா போயிட்டாங்க, அடுத்து என்ன படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பல கேள்விகள் உங்க மைண்ட்ல இருக்கும். அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற மாதிரி தான் இந்த அப்டேட் இருக்க போகுது. எஸ், நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் தோரத்தி. இந்த தோரத்தி மூவிய கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷோட சேர்ந்து ரிஷிகாந்த், சனந்த்னு முக்கியமான காஸ்டிங்கும் இருக்கு. படத்தோட கதையை பார்க்கும் போது இது ஒரு எமோஷனல் ஃபேமிலி டிராமாவா இல்லாம ஹீரோயினை சுத்தி நடக்கிற சம்பவங்களையும் அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் அண்ட் சேலஞ்சஸையும் கதையோட மெயின் ஸ்டோரியா எடுத்திருக்காங்க. இது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் லவ் ஸ்டோரியாவும் இல்லாம ரெகுலர் கமர்ஷியல் படமாவும் இல்லாம ரெண்டும் கலந்த மாதிரி எமோஷன்ஸ் மிஸ்ட்ரி ஜேர்னின்னு கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல்ல இருக்கு. அண்ட் மியூசிக் சைட்ல நம்ம இசை ஞானம் இளையராஜா தான் மியூசிக் பண்ணிருக்காரு. படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா மதுரை அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ்ல தான் பண்ணிருக்காங்களாம். சோ மதுரை பேக்ராப்ல கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல, ராஜா சார் மியூசிக்ல, கீர்த்தி சுரேஷ் லீடா பண்ணிருக்காங்க. அந்த காம்பினேஷனே பார்க்கும் போதே இட்செல்ஃப் பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சிறந்த ஹீரோயினா நேஷனல் அவார்ட் எல்லாம் வாங்கிருக்காங்க. சோ இந்த படத்துக்கு தோரத்தி படத்துக்கும் இன்னொரு நேஷனல் அவார்ட் வாங்குவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இளையராஜா சார் மியூசிக் தான், ராஜா சார் மியூசிக் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து வேற லெவல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். சோ படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, பாட்டை கேட்கும்போது சரி, டிஃபரெண்டா ஃபீல் ஆகும். 70s 80s வந்து அப்படியே டைம் டிராவல் பண்ண மாதிரி தான் இருக்கும் படத்தை பார்க்கும் போது. சோ காலிவுட் ஃபேன்ஸ் படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல ராஜா சார் மியூசிக்ல ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம் ஸ்டேடியம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூடாது.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show, my dear makale. The filter coffee with me now, RJ Yashu, only on Radio Suno. நம்ம ஷோல நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட அடுத்த திரைப்படமான தர்மன் மூவி செட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, சினிமால ஒரு படம் ஷூட் பண்றாங்கன்னா ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு தான் குவெஸ்டனா இருக்கும். ஆனா இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட், காயடு லோஹார். கையடு யாருன்னு கேட்டீங்கன்னா, பவளமல்லி பாட்டு பார்த்துருப்பீங்கல்ல, அந்த பாட்டுல பயங்கரமா டான்ஸ் பண்ணிருப்பாங்களே ஒரு பொண்ணு, அவங்க தான். அண்ட் ஆல்ரெடி டிராகன் படத்துல ஹீரோயினா பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்து தர்மன் படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. தர்மன் மூவியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட அடுத்த திரைப்படம். அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் லுக்லயே பயங்கரமான ஒரு டாக்டர் கெட்டப்ல இருப்பார் ரஜினி சார். அவரு கூட சேர்ந்து சிம்ரன் மேம், ராஷிகண்ணன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா அஸ்வந்த் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சென்னையில ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு கயிறு லோகார் டான்ஸ் ஆட போறாங்களாம். இதை கேட்ட உடனே சாங் எப்படி இருக்க போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, யாரோட காம்பினேஷன்ன்ற மாதிரி பல கேள்விகள் நம்மளை சுத்தி இருக்கு. அதுக்கு வந்து மூவி டீம் தான் அப்டேட் கொடுக்கணும். பொதுவா சூப்பர் ஸ்டார் படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பனிங் சாங் தான் பாத்தீங்கன்னா படத்துக்கான ஐப்பே கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து கயிறு டான்ஸ் பண்றாங்களாம். ஒரு ஹீரோயின் ஒரு படத்துக்கு வந்து போறாங்கன்னா ஜஸ்ட் அட்டண்டன்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல பாட்டு, ஒரு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் கிடைச்சா அந்த ஒரு பாட்டை பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமான ரீச் கிரியேட் பண்ணிரும். அது மட்டும் இல்லாம கயிறு இப்போ தமிழ் சினிமால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்டென்ஷன் இருக்கு. பவளமல்லி பாட்டுலயும் டான்ஸ் பாத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சோ சூப்பர் ஸ்டார் படத்துல அனிருத் மியூசிக்ல ஓப்பனிங் சாங்ல கயிறு வந்து ஆடுறாங்கன்னா படத்துக்கான செலிப்ரேஷன் மூட் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் பத்தின அப்டேட் எதுவும் வந்தா கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்காக வந்து கயிறு ஒரு பயங்கரமான டான்ஸ்லான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம லைஃப்லயே பாருங்களேன், நமக்கு டான்ஸ் ஆடவே தெரியலனா கூட வீட்ல ஒரு விசேஷம், வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்துட்டா டிஜே பாட்டை போடும் போதெல்லாம் நம்ம வந்து டான்ஸ் ஆடிட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து சினிமால வந்து டான்ஸ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. கான்பிடன்ஸ் இருந்தா போதும், நீங்களும் நாளை பிரபுதேவாவா மாறலாம்.
3: ஆனா இது புதுசா இருக்கு, புதுசா இருக்கு.
2: சோ மை டியர் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ், ஜெயிலர் 2 ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. அடுத்த மாதம் அக்டோபர் 15 ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா தர்மன் படத்தை பத்தின அப்டேட் எது வந்தா கண்டிப்பா நம்ம ஷோர்ல ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு கேட்க போறோம். பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஆன் ரேடியோ சுனோ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show. இது filter coffee, ஒரு பக்கா தமிழ் காலிவுட் filter coffee. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன் only on radio suno. இவ்வளோ நாளா விஜய் சாரோட ஜனநாயகன் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் அட்டென்ஷனை விஜய் சார் ஃபேமிலி சைட் திருப்பலான் இருக்கேன். தளபதி விஜய் சாரோட சன் ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ணிருக்க சிக்மா மூவி படத்தோட ரிலீஸ் டேட்டை ஃபைனலி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. October 2nd வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இந்த படத்துல சந்தீப் கிஷன் ஹீரோவா பண்ணிருக்காரு. அவரோட சேர்ந்து பரியா அப்துல்லா, ராஜு சுந்தரம் மாஸ்டர், அன்புதாசன், யோகி பாபு, சம்பத் ராஜன், ஒரு மிகப்பெரிய காஸ்டிங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாம மியூசிக் பாய் தமன் மியூசிக் பண்ணிருக்காரு. சோ இந்த படத்தோட காம்பினேஷன் கொஞ்சம் வித்தியாசமா சுவாரஸ்யமா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இனிஷியலி July 31st தான் ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சாரோட ஜனநாயகன் மூவி July 23rd ரிலீஸ் பண்றதுனால இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் September 18th சொன்னாங்க. இப்போ ஃபைனலி October 2nd லாக் பண்ணிட்டாங்களாம். என்னடா அது, ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுல இவ்வளவு சிக்கலான்னு கேட்டீங்கன்னா, எஸ் சிக்கல் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சினிமால வந்து ரிலீஸ் டேட் பிக்ஸ் பண்றது ஜஸ்ட் கேலண்டர்ல ஒரு டேட்டை மார்க் பண்ற மாதிரி கிடையாது. அதுக்கு வந்து தியேட்டர் ஃப்ரீயா இருக்கணும், பிசினஸ், அதர் பிக் ரிலீசஸ், ஆடியன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்துதான் டிசைட் பண்ண முடியும். ஸ்பெஷலி இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷனுமே கொஞ்சம் ஹெவியா இருக்கு. செப்டம்பர் மந்த் ஆல்ரெடி பல மூவிஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு ரிலீஸுக்கு. அதே மாதிரி அக்டோபர் பிகினிங்லயும் பாத்தீங்கன்னா பல படங்கள் தியேட்டருக்கு வரும். இந்த மாதிரி ஹெவியான காம்படிஷன்ல சிக்மா படம் வந்து ஜெயிக்குமா தோக்குமான்ற பல கேள்விகள் ப்ரொடியூசர் தெரியும். விஜய் சார் ஃபேனா, தளபதி ஃபேனா இருந்தாலும் சரி, தமிழ் சினிமாவோட ஃபேனா இருந்தாலும் சரி, இந்த சிக்மா படம் மேல ஒரு கண்ணு கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த கியூரியாசிட்டியோட அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதே படத்துல இருந்து தமிழ் மியூசிக்ல ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு குட்டி விடை கொடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷு.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ ബൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show, my dear makale. You're listening to Radio Suno. இது பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபி வீக்கெண்ட் ஷோல நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஷோல வந்து நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த சினிமால வந்து ஒரு ஃபார்முலா எப்பவுமே ஃபெயில் ஆகாது. என்னன்னா, அப்பா சென்டிமெண்ட் இல்லனா அம்மா சென்டிமெண்ட்ல படம் வந்தா மட்டும் பயங்கரமா ஹிட் ஆயிரும். ஏன் தெரியுமா? ஆக்ஷன் ட்ரெண்டு மாறலாம், காமெடி ட்ரெண்டு மாறலாம், ஏன் லவ் ஸ்டோரிஸ் கூட மாறலாம். இது அப்பா அம்மா சென்டிமெண்ட் இருக்குல்ல, அது என்னைக்குமே நம்ம கூடவே நிற்கும். அதுலயும் இந்த அப்பா சென்டிமெண்ட்ல நிறைய மூவிஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. இப்ப லேட்டஸ்டா கூட பாத்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு அப்பா சென்டிமெண்ட் மாதிரியான மூவி தான். சூர்யா சார் நடிச்சிருக்காரு. அதுக்கு போட்டியா இன்னொரு படம் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, நம்ம ஜீவா சார் இருக்கார் இல்லையா, ஜீவா ஆக்டர் ஜீவா வந்து காமெடி ரோல் பண்ணி பாத்திருப்போம், சிவா மனசுல சக்தி மாதிரி ஒரு சீரியஸான ஒரு லவ் கேரக்டர் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தகப்பன் அப்படின்ற படம் மூலமாக ஒரு எமோஷனல் ட்ராக்ல ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. எஸ், ஜீவா வந்து ஒரு சென்டிமெண்டான ஒரு அப்பா ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. இந்த தகப்பன் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக்க பார்க்கும் போதே புரியுது, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதுரை வில்லேஜ் பேக்ராப்ல அப்பா பையனுக்கான உறவை மையமா வச்சுதான் இந்த படம் எடுத்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் வந்து 50% கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த வருஷம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம காலிவுட் சினிமாலையும் பல திரைப்படங்கள் இந்த அப்பா சென்டிமெண்ட்ல வந்து இட்டாயிருக்கு. சொல்ல போனா தங்க மீன்கள், பேரன்பு, எம்டன் மகன், அப்புறம் என்னது அபியும் நானும், இந்த மாதிரி பல திரைப்படங்கள் ஹிட்டாயிருக்கு இல்லையா. அந்த அப்பா சென்டிமெண்ட் மூவிஸ்ல இந்த தகப்பன் மூவியும் ஆட் ஆகுமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எமோஷனல் மூடை அப்படியே பியூட்டிஃபுல்லா மாத்துற மாதிரி ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு ஒரு குட்டியா பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ நவ ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡിയാൻകോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാൻഡ് പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡിയാൻകോ വാൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: Welcome back, my dear makale. இது filter coffee. நான் உங்க ஆர்ஜ் யஷு on your radio Sunoom. வீக் டேஸ் விட இந்த வீக்கெண்ட் தாங்க ரொம்ப ஸ்பீடா ஓடுது. அதுவும் நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணி 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்னா ஒரே ஒரு நாள், சில பேருக்கு 2 நாள் கிடைக்கும் நினைக்கிறேன். இந்த வீக்கெண்ட் கொடுக்குற ஹாப்பினஸ் தான் அடுத்த ஒர்க்கிங் டேஸுக்கு ஒரு ஃபியூலா இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்ட்ல கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்க, அம்மா சமையலை சாப்பிடுங்க. பேச்சுலர்ஸ் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டு சாப்பாடு மிஸ் பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ரூம்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி நல்ல படமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுது, அதனால ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரீசன் தேடாதீங்க. ஹாப்பியா இருந்தா ரீசன் தன்னால வரும். நம்ம ஷோல எனக்கு ஜாயின் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷான அப்டேட், புது சினிமா ஸ்டோரிஸோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்ஜி யஷோ, சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேடியோ சுனோ. குட் நைட், பை பை, லவ் யூ ஆல்.

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Radio, 91.7 FM, Qatar's favorite radio station. Chennai Beats.
1: Tamil, head of the hour.
2: In the art of Poduma Kuranda.
3: Yaranda, ayayo yaranda, ayayo yaranda, ayayo yaranda. எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.